0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் இப்பொழுது சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சலமேல ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.
2: We now bring you a flute recital by Chittur G. Venkatesan. He begins his concert with Chalamela in Rag Natakurinji, set to Adithal, a composition by Rangaswamy Nattuvanar.

0: நாத தனுமனிசம் சித்தரஞ்சனி ராகத்தில் தொடர்கிறது தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் யூ கேன் லிசன் டு நாத தனுமனிசம் இன் ராக் சித்தரஞ்சனி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜம்.

0: சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்கள் இனி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். பரிதான மேச்சிதே விலகரி ராகம் கண்ட சாப்புதாளம்.
1: சித்தூர் ஜி வெங்கடேசன் நவ் பிரசன்ஸ் அ கீர்த்தனை பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் என் ராக் பிலஹரி செட்டு கண்ட சாப்புதாள் பரிதான மெச்சித்தே.

0: ராகம் டிடிஹெச்சில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இனி பாலிம்சு காமாட்சி. மத்திய மாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதித்தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K.M.S. Kamachi Sundaram. Continuing the concert, now listen to Palimchu Kamakshi in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Syama Sastri.

0: நேயர்கள் இதுவரை சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. மனதை கவரும் இசை 24 மணி நேரமும் ராகம் டிடிஹெச்சில் இடைவிடாமல் எந்நேரமும்.
1: You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He was accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the Mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the Kanjira by K.M.S. Kamachi Sundaram. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தகத்தக

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி யெகுதி மெனுஹின் என்பவரால் தொடங்கப்பட்டது. சர்வதேச இசை தினம் 1949 ஆண்டு யுனெஸ்கோவால் அடித்தளமிடப்பட்டது. சர்வதேச இசை தினம் இசை துறையில் பல அமைப்புகள், நிறுவனங்கள், தனிநபர்கள் ஆகியோரால் பின்னப்பட்ட மிகப்பெரிய வலை பின்னல் இது. இசையின் பல்வேறு பரிமாணங்களையும் பண்பாட்டு கலாச்சாரத்தில் இசையின் தாக்கத்தையும் உலகத்தில் அமைதியும் புரிதலும் உண்டாகும் விதமாக உலகம் முழுவதிலும் 150 நாடுகளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச இசை தினம். உலக மக்களிடையே இசையின் அனைத்து வடிவங்களையும் மனிதனிடத்தில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். இசையை மேடையில் மட்டுமே ரசிக்கக்கூடியது என்ற சிந்தனையை போக்கும் விதமாக சாதாரண மக்களும் ரசிக்கும்படியாக அமைய வேண்டும் என்ற ஆர்வமே இந்த தினம் உருவாக காரணம். உலகம் முழுவதிலும் உள்ள இசை ரசிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு தேசத்து இசையினை இன்னொரு தேசத்தவர் எங்கும் இசைக்கவும் ரசிக்கவும் அன்றொரு நாள் மட்டும் மிக நீண்ட இசை பயணமாக இருக்கும். இரு இசை பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து அதை நிலைநிறுத்தும் பெரும் முயற்சியில் வெற்றி கண்டவர் இவர். தத்தம் பிரிவுகளில் மிகச்சிறந்த தேர்ச்சியுடைய புகழ்பெற்ற கலைஞர்களை கொண்டது இக்குழு. தனது உயரிய நோக்கத்தையும் நிறைவேற்றும் வகையில் தனித்துவம் மிக்க இரு பெரும் இசை பிரிவுகளை ஒருங்கிணைத்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நமது ஒப்பற்ற பண்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது. டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இசை சங்கமம். இசை சங்கமத்தில் பங்கேற்கும் கலைஞர்கள் வீணை டாக்டர் ஜெயந்தி குமரேஷ், வாய்ப்பாட்டு அபிஷேக் ரகுராம், வயலின் சாருலதா ராமானுஜம், அக்கரை சுபலக்ஷ்மி, அக்கரை ஸ்வர்ணலதா, புல்லாங்குழல் சிக்கில் மாலா சந்திரசேகர், பிரசன்னா பட்நாயக், சாரங்கி ஃபயாஸ் கான், மிருதங்கம் பத்ரி சதீஷ்குமார், நெய்வேலி நாராயணன், கடம் டாக்டர் எஸ் கார்த்திக், தப்லா உதய் ராஜ்கபூர், ரித்தும் பேட் பிரமோத்

किरण, कीबोर्ड गिरीश गोपालकृष्णन, उड़न वीणை வாசிப்பவர்கள் அம்பரீஷ் அமராவதி, ரம்யா ராகவன், உடன் பாடுபவர் உத்ரா. முதலில் ஸ்ரீ விக்னராஜம் பஜே. ஊதுக்காடு வெங்கட சுப்பையர் சாகித்யம் கம்பீர நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த இந்த கிருதியில் தடைகளை போக்கியருளும் விநாயக பெருமானை துதி செய்துள்ளார் ஊத்துக்காடு வெங்கட கவி. அவரது கவி நயத்தை இசைக்குழுவினர் அழகுற வெளிப்படுத்துகின்றனர்.

Dancing Peacock. நமது தேசிய பறவையான மயில் ஆடும் அழகை எல்லையற்ற கற்பனைக்கு விருந்தளிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்ய போவதை முன்னரே அறியக்கூடியது மயில். அத்தகைய மயில் ஒன்று தனியே ஆடுவதை ரீதிகவுளை ராகத்தில் விவரித்துள்ளனர். மழை துளிகள் விழத் தொடங்கியவுடன் அம்மயிலுடன் மேலும் பல மயில்கள் இணைந்து அளவில்லாத மகிழ்ச்சி பொங்க ஆடும் அழகினை திஸ்ரம் சதுஷ்ரம் என இருவேறு நடைகளில் கலைஞர்கள் சிறப்புற அமைத்து எடுத்து காட்டுகின்றார்கள். ஆடும் அப்பறவைகளின் மகிழ்ச்சி அலைகள் நம்மீதும் படர்ந்து பரவசப்படுத்துகின்றன. இதோ டான்சிங் பீகாக்.

உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஹிமாலயன் ஹைட்ஸ் திருக்கயிலாய மலைக்கு மேற்கொள்ளப்படும் இடர்பாடுகள் நிறைந்த புனித யாத்திரையை விளக்குகிறது. ஹரிச்சரண் என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. லய நுட்பங்கள் பொருந்திய தாளங்களில் தொடங்கி நெடிய பயணத்தை பூர்ண லலித் எனும் ஹிந்துஸ்தானி ராகத்தில் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. இமயத்தின் உச்சியை அடையும் பகுதியானது ஹரிச்சரண் எனும் கர்நாடக ராகத்தில் நாடக பாங்கில் அமைத்திருப்பது சிலிர்ப்புறச் செய்கிறது.

Indian folk. பெஹா கிராகத்தில் கணேஷ் குமரேஷ் ஆகிய இரு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அழகிய நாட்டுப்புற மெட்டாகும். இந்தியாவின் இதயமாய் திகழும் கிராமப்புறங்கள் குறித்து இசை கருவிகள் பல ஒருங்கிணைந்து வழங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது.

காஷ்மீர் டு கன்னியாகுமரி நிகழ்ச்சியின் நிறைவாக அமையும் இந்த உருப்படி இந்திய ஒருமைப்பாட்டை சித்தரிக்கும் வகையில் காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான பரந்த பாரதத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது. சிந்து பைரவி ராகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 அன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். He is accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Nigashil Mudalil, Siddhi Vinayakam, Harikesan Allur Mutaya Bhagavadar Sahityam, Ragam Mohana Kalyani, Adi Thalam. The concert begins with Siddhi Vinayakam, composed by Harikesan Allur Mutaya Bhagavadar, in Rag Mohana Kalyani, set to Adi Thal.

இனி அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை அட்டானா ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு அனுபம குணாம்புதி கம்போஸ்ட் பை சென் தியாகராஜா இன் ராக் அட்டானா செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a flute recital by Shri K. S. Gopalakrishnan. He is accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Ini Tanayuni Burova, Tyagarajar Kirtanai, Bhairavi Ragam Adithalam. Listen now to Tanayuni Burova, composed by Saint Tyagaraja in Rag Bhairavi, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Shri K. S. Gopalakrishnan. He was accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.